0: மாமே, ஏமி, எங்க சோஸ்தா, மாமி சாத்தா, ஏய்பிலா, ஏய்! ஐயோரு குய்யியும் நாலா.
1: முனுலுன்ன வனமுலு.